0: போட்டா
1: அதுக்கு வந்து அவள் பண்ணியா
0: வெரி ஸ்ட்ராங்
2: Gas, problem.